சங்கதி கிடையாது. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே பீதாம்பரம் கரவிராஜித சங்குசக்கர கௌமோதகீதரசிஜம் கருணாசமுத்ரம் ரதசகாயம் மதி சுந்தர மந்தஹாசம் குவாதாலயேச மனிஷம் ஹிதி பாபயாமி. ஒரு ஆச்சாரியன் சோதிச்சு, ஈ கிருஷ்ணന്റെ ചിരി கண்டிட்டுണ്ടോ എന്ന് ചോദിച്ചു. ഒരിടത്തെ പ്രഭാഷണത്തിന് പോയിരുന്നപ്പോ കണ്ടിട്ടുണ്ട് എന്ന് പറഞ്ഞു. രാധാസഖായം അതിസുന്ദര മന്ദഹാസം, അതിസുന്ദരമാണ് അന്ന് മന്ദഹാസം പാർക്കണം, പ്രശാന്തി നിലയത്തിക്ക് പോകണം. രാധാസഖായം അതിസുന്ദര മന്ദഹാസം വരലയേശ മനുഷ്യം ഹൃദി ഭാവയാമി. ஜீவாத்ம தத்துவம்னா ஜீவாத்ம தத்துவம் என்ன? ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கீங்க. தட் இஸ் அவர் பிலவட் பகவான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இன்டலக்சுவல் அப்ரோச் இன்டலக்சுவல்ஸ் பண்ணிட்டு நம்ம கையில் ஒண்ணுமே இல்லையா, என்ன பண்றது? பிரிக்கிற மாதிரி எத்தனை லோக்கிய மகியதோபி மகிதம் சம்மோகனம் மோகனாதி காந்தம் காந்தி நிதானதோவி மதுரம் மாதுத்யதுத்யாதவி சௌந்தர்யோத்தரதோவி சுந்தரதரம் தொதுரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனே நகச்சு குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் தொதுரூபம். அது கண்டவர் கரையா ராகநாத சுவாமிகளுடைய புஸ்தகத்தில் இப்பிரகாரம் பண்ணாட்டு கொண்டு, சுவாமி நின்றாலழகு, சுவாமி சிரிச்சாலழகு, சுவாமி திட்டினாலழகு, சுவாமி பேசினாலழகு. சில காரியம் எங்கனியா, சிலரு சிலவ நடந்த அழகா இருக்கும், சிரிச்ச அழகா இருக்கும், பாடின அழகா இருக்கும், பேசின அழகா இருக்கும், சிலவா பேசாதிருந்தால் அழகா இருக்கும்.